விஜய் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜி அண்ட் லிவர் ஹாஸ்பிடல், பீமபுரம். டாக்டர் விஜயானந்த் குமார் வேகிராஜு, MD, DM, கேஸ்ட்ரோ

0: சாரம் போல மாப்பிள்ள புள்ள வந்தாச்சே.
1: சூப்பர் மச்சி.
0: தந்தாச்சே தந்தாச்சே. எங்க வீட்டு தங்கச்சிலையும் கையில தந்தாச்சே.
1: சூப்பர் மச்சி.